0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும்
1: சக்தியின் மலரும் சக்தி நிகழ்ச்சியின் நிறைவுக்கும் வந்தாச்சு. இதுவரை நேரமும் சந்தோஷமாக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அனைத்து அன்பான உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் வணக்கம் தாயக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்றும் நேசத்திற்குரிய அதித்தி.

0: பச்சைக்கிளி பச்சையம்மா.
1: நீங்கள் நிலையான வைப்புகளில் ஒரு தரமான வட்டி வீதத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் 7 மாதங்கள் வட்டிக்கு, அதாவது உங்களுடைய பணத்தை நிலையான வைப்புக்கு வச்சீங்கன்னு சொன்னா 10.5% வட்டியும், 5 மாதங்கள் நிலையான வைப்புக்கு 10% வட்டியையும் செலான் பேங்கிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். எனவே நிலையான வைப்பு அப்படின்னு வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் நாட வேண்டியது செலான் பேங்க் அப்படின்றத மறக்காதீங்க. இன்றைய தினமே செலானுக்கு போங்க, இல்லையென்று சொன்ன இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 011-200-8888.
2: கொழும்பு பேஸ்லைன் ரோடில் அதிகூடிய லாபத்தில் அபார்ட்மெண்ட் ஒன்றை வாங்குவதற்கு பிரைம் ரெசிடென்ஸுடன் இன்றை இணையுங்கள். கொழும்பு 9 நிர்மாணிக்கப்படும் தி பிரைம் கலம்புவுக்கு அருகில் பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் சகல வசதிகளும். இதன் ஆரம்ப விலை 45 மில்லியன். கொழும்பில் ஆடம்பரமாக வாழ இன்றை அழையுங்கள். 071-777-333.
1: அப்படியே நீங்க காகில்ஸுக்கு வாரீங்களா? காகில்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்பொழுது கார் ஒன்றை வெல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்டே இருக்கிறது அப்படின்றத மறக்காதீங்க. 5 மில்லியன் பெறுமதியான BAW E7 எலக்ட்ரிக் கார் ஒன்றை தருவதற்கு காகில்ஸ் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் மட்டும்தான். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, காகில்ஸுக்கு போங்க. தெரிவு செய்யப்பட்ட 3 வர்த்தக நாமங்கள்ல 2,500 ரூபாய் அளவிட்டால் அதற்கு மேல கொள்வனவு செய்யுங்க. 2,500 ரூபாய் 4 சாமான் வாங்கினாலே வந்துடும். எனவே 2,500 ரூபாவுக்கு கொள்வனவு செய்தாலே காரை வெல்வதற்கான வாய்ப்பை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. அப்படி வேறு, அதாவது 2,500 ரூபாக்கு பில் வந்துருச்சா, அந்த பில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை நாங்க சொல்ற நம்பருக்கு SMS ஆக அனுப்பி வைக்க வேண்டும். 77-7-181-181 இந்த நம்பருக்கு அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னா நீங்களும் வெற்றியாளராக மாறி உங்களினுடைய வீட்டுக்கு ஒரு அட்டகாசமான எலக்ட்ரிக் கார் ஒன்றை எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இது ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து 30 தேதி வரை மட்டும்தான் செல்லுபடியாகும் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறது காகில்ஸ் ஃபுட் சிட்டி. சரி, இதை தவிர இன்னொரு விஷயம், உங்களினுடைய வீடுகளை உறுதியாக கட்ட வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கமாக இருந்தால் மெல்வாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மெல்வா கம்பிகள் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு கம்பிகளாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய முக்கியமான கட்டடங்கள் மெல்வா கம்பிகள் கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கட்டடங்கள் மாத்திரமல்ல, வீதிகள், பால எல்லாமே மெல்வா கம்பி கொண்டுதான் உருவாக்கப்படுகிறது. எனவே உறுதியான கம்பி என்றால் நிச்சயமாக மெல்வா கம்பிகள் தான். எனவே உங்கள் வீடுகளை கட்டுவதற்கு மெல்வா கம்பிகளை மட்டும் பயன்படுத்துங்கள்.
3: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
1: இப்போ இன்னொரு விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஒரு பேட்டரி வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸைட் பேட்டரியாக அது இருக்கட்டும் அப்படின்றத நாங்க சொல்ல வேண்டிய விஷயம். காரணம், எக்ஸைட் பேட்டரி இலங்கையில் நம்பகத்தன்மை வாய்ந்தது. அது மட்டுமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் 800க்கும் அதிகமான எக்ஸைட் முகவர்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க ஈஸியா உங்களுடைய எக்ஸைட் பேட்டரியை வாங்கிக் கொள்ளலாம், சர்வீஸும் பண்ணிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இப்போ எக்ஸைட் பேட்டரி வாங்கினீங்கன்னு சொன்னா 55 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிவியை வெல்வதற்கான வாய்ப்பு வார வாரம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை மறக்காதீங்க. எனவே எக்ஸைட் பேட்டரி வாங்குங்கள். இது பற்றிய விவரங்களுக்கு 077-7-181-க்கு அழையுங்கள்.
4: நம்ம டெய்லி யூஸ் பண்ற பாலித்தீன் பை, பிளாஸ்டிக் பொருட்கள் இயற்கைக்கு பெரிய ஆபத்து. அது மண்ணை மாசுபடுத்தும், உயிரினங்களை பாதிக்கும். முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் பாவனையை தவிர்த்து கொள்வோம். இன்றைக்கு நாங்க பாதுகாக்கிற இயற்கை தான் நாளைக்கு எங்களை பாதுகாக்கும்.
5: வழங்கியது வணக்கம் தாயகம்.

0: தபால்களை எல்லாம் வீட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க. பிறகு காலத்திலேருந்து அதை நாங்கள் வாங்கிக் கொள்வோம். இப்போ பல வருஷமாக ஒரு வீட்டுக்கு எந்த தபாலும் வரதில்லை, கொடுக்கறதும் இல்லை. எல்லாம் அந்த பிறகு காலத்தில் ஒரு பெட்டியில் போட்டு அப்படியே குமிஞ்சி கிடக்கு வருஷ கணக்கில். அதை எங்களுக்கு பார்த்து எடுக்கவும் ஏதாவது கிட்டத்தில் உள்ளவங்க படித்த பொடியுங்க யாராவது ஒன்று ஒன்று வந்து எடுப்பாங்க. மற்றெல்லாம் அப்படியே தான் கிடைக்கும், வருஷ கணக்கில் அப்படியே கிடக்கு. இதனால் எங்களுக்கு பெரிய கலைச்சலாக இருக்குது. அந்த தபால் வர்ற தபால்கள் எங்களுக்கு கிடைக்கிறத
1: ஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு 10 பேர் மட்டும் அவங்களுக்கு அந்த லெட்டர் வந்து காலையில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மற்றவங்களுக்கு வந்து அந்த லெட்டர் வந்திருக்கான்னு கூட தெரியாது.
2: ஒரு நாட்டின் தகவல் தொடர்பிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தபால் விநியோக சேவை மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றது. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதி மக்களுக்கு அரசாங்கத்தின் சலுகைகள், வங்கி ஆவணங்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான கடிதங்களை நேரடியாக கொண்டு சேர்க்கும் ஒரே நம்பகமான பாலம் தபால் துறையாகும். அனைத்து குடிமக்களுக்கும் தங்களது அடிப்படை உரிமைகளும் அவசர தகவல்களும் முறையான தபால் சேவை மூலம் சமமாக சென்றடைவது ஒரு நாட்டின் ஜனநாயகம் மற்றும் சமத்துவத்தின் அடையாளமாகும். அந்த வகையில் நுவரெலியா மாவட்டம் வலப்பனை பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட டாலோஸ் மற்றும் எனிக்தோட்டு மக்கள் எதிர்கொள்ளும் இந்த பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகள் தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும். அதுவரையில் மக்கள் குரல் தொடர்ந்தும் அவதானத்துடன்.
3: மக்கள் குரல்
4: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
5: உட்புறத்திலிருந்தே நன்கு உறுதியாக தயாரிக்கப்பட்ட, தாங்கும் சக்தி கொண்ட, எளிதாக ஹேண்டில் பண்ணக்கூடிய இலங்கையின் முதல் ஒரே ஒரு ஸ்ட்ரீம் லைன் டோர்ஸ் மற்றும் விண்டோ சீரீஸ்கள் ஸ்விஸ் டெக் ஸ்ட்ரீம் லைன்.
6: குறுக்கு வழியில் செல்லாமல், சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல், உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
7: ஃபேஷன் பக் எண்ட் ஆஃப் சீசன் சேல், பை 2 அண்ட் கெட் 2 ஃப்ரீ. கிரீன் டெக் பொருட்கள் இரண்டை வாங்கினால் மேலும் 2 பொருட்கள் இலவசம். ஜூலை 12 தேதி வரை மட்டுமே. ஃபேஷன் பக், வாழ்க்கைக்கோர் புதுவடிவம் பெறும்.
8: நேரம் 8:02.

0: Jersey, kickstart. Kickstart.
1: ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர். எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள்.

0: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது விருதியுமான ஜி டுவெண்டி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்னர் மேற்கிந்திய தீவுகள் அணி தங்களுடைய முதலாவது விக்கெட்டை இழந்திருக்கிறது. ஷாய் ஹூப் ஆட்டம் இழந்து சென்றிருக்கின்றார். துனித் பெல்லாலகியினுடைய பந்துவீச்சில் ஆட்டம் இழப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டினை இழந்திருக்கிறது இப்பொழுது மேற்கிந்திய தீவுகள் அணி. வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இன்னும் 164 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. சரி, இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எங்களுடைய நேர்களுக்கு சொல்ல வேண்டும். ரயில்வே திணைக்களத்தினுடைய இணையதளம் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று பின்னிரவு பகுதியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் குறித்த திணைக்களத்தினுடைய இணையதளத்தினுடைய ரயில் நேர அட்டவணை தொடர்பான விவரங்களை அறிகின்ற பகுதி செயலிழந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதனால இந்த இணையதளத்தை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மும்முரமாக இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. எனவே நீங்க ஆன்லைன்ல ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்றதை கொஞ்சம் தவிர்த்து நேரடியாகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு உங்களுடைய புக்கிங் மேற்கொள்வது சிறந்தது அப்படின்றதுதான் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைய தின வானிலை என்ன மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரத்தில் இன்று இரவு 8:30 மணி வரையில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்றாங்க. குறிப்பாக மத்திய மாகாணம், சபரகமோ மாகாணம், வடமாகாணம், வடமத்திய மாகாணம், திருகோணமலை மாவட்டம், ஹம்பாந்தோட்டை மாவட்டம் இந்த பகுதிகளில் வந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பலத்த காற்று அடிக்கடி வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து உங்களுக்கு காற்று இடையிடையே வீசக்கூடும் அப்படி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளலாம். இதை தவிர சப்டகமோ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலையும் காலிமாத்தறை கண்டி நுவரெலிய மாவட்டங்களையும் இடையிடையே மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கு.
1: உங்கள் பிள்ளையின் கணக்கியல் துறை எதிர்காலத்திற்கு சிறந்த வழிகாட்டி 88 ஜூன் 30 பதிவு செய்து 20% தள்ளுபடியை பெற்றிடுங்கள். தொடர்புக்கு 0577-559-669.
0: அனிருத் இப்போ கொஞ்சம் சுதாகரிச்சு கொண்டார் போல தெரியுது. அனிருத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் மாறுது. அந்த அடிப்படையில் இப்பொழுது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கு அதிகமாக வாய்ப்பு வழங்குகிறேன், என்னுடைய பேர்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு லேபிளை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். இப்பொழுது அவருடைய முதல் பாடல் புதிய லேபிள்ல வந்திருக்கிறது. அனிருத்தினுடைய பாடல் அது அரவிந்த் அப்படி என்ற அனிருத்தினுடைய நண்பர் ஒருவர் 2014 அவர் தவறிட்டார் நினைக்கிறேன். அவருக்கு சமர்ப்பணம் அப்படின்ற அடிப்படையில் அரவிந்த் அப்படின்ற பெயரிலேயே பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அனிருத். இந்த பாடலை கேட்டீங்கன்னு சொன்னா அனிருத்த பத்தி தான் அவர் தன்னைத்தானே பாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய லைஃப் எப்படி மாறிச்சு எப்படி போகுது அப்படின்றத வந்து சிறப்பா சொல்ற ஒரு பாடலாகத்தான் இந்த பாடலை வெளியிட்டிருக்கிறார் அனிருத். இது உங்களுக்காக வருகிறது அனிருத்தின் புத்தம்.